0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே அரைஞ்சியாங்க ஒழுமை ஒழு ஒழுரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மலா சிச்சினா மறக்க பெறுவாள்
1: Feature album on Triple J.
2: Benny from Rum Jungle here. Triple J is featuring our album all this week. It's called Marginalia, and this next song you're about to hear is called Reset, which came about in the writing process because we were all kind of falling apart at the seams individually and collectively, and just that feeling of when life's a whole lot and you need a bit of a reset. So hope you all get the reset you deserve, and love yous very much. Enjoy.